விடர்த்தும் வசந்தம், மலரும் கிளியும் ஒரு குடும்பம், நதியும் கடலும் ஒரு குடும்பம்.

பாட்டர் பெண்ணுச்சை துருபச்சா கணகிட்டி ஏழாத்தி திண்டி தோரொற்றாலுங்க.